0: விலாவு தேசன ஹயாயி வினாடித்தியாயி
1: அக்குரு அத்தர புவாத் சோயனர் பாத்தரே
2: சாயோகிதா அனுக்ரஹயா
3: கொட்டு தேக்கட்டே

0: ஐபான் வாசனவந்து தேசன குதையாட்டாய் வினாடியக்காய்
1: விழாவு ஒப்ப வைத்த கிண்ட ஆவே
2: லொதரையே பெரலி கரண என்எல்பி மெகா பவர் தேவந்த மெகா சுப்பிரி டேக் அமதரவ ருபியால் கோட்டியக பவர் சுப்பிரி டேக் சஹ கிராண்ட் சுப்பிரி டேக் சுப்பிரி மோட்டர் ஆஃப் தியார் என்எல்பி மெகா பவர் ஒப்ப அதம மிலதி கண்
3: சர்ஜ் லைஃப் சமாஜிக விஷனே.

0: முந்தைய அண்டபகுவில வினாடி தேக்காய் அப்படி அத சர்ச் லைட் சமாஜ கதிகா விவரக்கிறதுன்னு மே சமாஜே துல கதாபாடல் ஆக்குவின ஹெபை ஹரி நீத்தியாக ஹரி பிரதிபத்தியாக ஹரி கிரியாவலியாக பிளிவந்து சமஸ்த சமாஜியிட அவபோதையாக நுமதி சமாரவிலாவிடும் மே வியாபாரவில் எதினாயப்பவா மே நீத்திய மே பிரதிபத்தி மாலாவோ கொய் விதிரது சகாசிலா தீனிக்கில நொதன் ஹெபை அப்படி தனகத எது காரணம் பிளிவந்தேதமாய் ஸ்ரீலங்காவே கனிஜ பிரதிபத்திய கனிஜ பிரதிபத்திய ரட்டகட வெதகத்தின்னு ஐக்கியல அப்படி ஹொயாபலன்னு தீர்ணிக்கல மேகிட்ட ஹேதுதமாய் அதுவினவுட் கனிஜ பிரதிபத்திய எளிதேக்கீம சந்தா வட்டபிட்டாவ நிர்மாண வில அலுத் கனிஜ பிரதிபத்தியா ஸ்ரீலங்காவிட்ட ஹதுன்வாதே அதுக்கூட மே ஹரஹா கனிஜ சம்பத் ஆரக்ஷா கரகான கோமுது மே கனிஜ சம்பத் தவசகானே பாவித கரன்னு ஷேவீமக் சித்துவேனும் அதுக்கூட யலி நிஷ்பாதனே நுவேன யம் தவசக மே ஹீன வில அவசன் விலாயான கனிஜ சம்பத் ஆரக்ஷா கரகணியும் சந்தா ஜாதிக வெட்டப்பிலியோல ஜாதிக பிரதிபத்திய கவாஷை ஏனிசாமதமாய் அதாபி தீர்ணிகளே கனிஜ பிரதிபத்திய கிரடகட வெதகத்தின் ஐக்கியன காரணாவ பிளிபந்த சமஸ்த சமாஜிய அவதானியும் கிரவன் சர்ச் லைட் சமாஜ கதிகாவத்துல அபி ஏவினுவின் கதாபாக் நிர்மாணே கரண சூதானம் ரணில் ஐயத்தரம் கனிஜ பிரதிபத்திய கிரடகட அவசியம் நீ பிரச்சனைய அப்படி எக்கப்பாரட்டும் நிகங் நுவேட்டின்னு புலுவாங்க இக்கட ஹேதுதமாய் அபி அறியிடமு தானே கனிஜ கீழக்கு இப்போ முன்ன முன்ன ටිකද මේකට අයිති වෙන්නේ මේක හිමින් හිමින් අපි ලියා ගන්න ඕන එකක් මේ ප්‍රශ්නේ හරියට අවබෝධ කරගත්තොත් මේ අපි නොදැන හෝ දැන සමහරට විනාශ කරන අපේ ඛනිජ සම්පත් මේ සියල්ල ඇතුලේ ඛනිජ සම්පත ආරක්ෂා කරගන්න සහ අනාගත પરම්පරාවට ඛනිජ සම්පත මේ ෂේවීම වළක්වා ගැනීම සඳහා මොනවද කරන්න පුළුවන් කියන කාරණේ පිළිබඳවයි මේ ප්‍රතිපත්ති මාලාව ඇතුලේ අපි කතා කරන්න සූදානම් වෙන්නේ ඒ නිසා පිතාම ගෞරවයෙන් ආරාධනා කළා සිතියම් කරන හා භූ විද්‍යාත්මක තොරතුරු අධ්‍යක්ෂක ධර්ණී විජේසුන්දර මහත්මියට එතුමිය සමගින් අපි කතා කරන්න සූදානම් ආයුබෝවන් කියලා ඔබතුමිය පිළිගන්නවා.
1: භූ විද්‍යා හා පතල් කාර්යංශය. මෙහෙම කිව්වට පස්සේ ලංකාවේ මේක ඇතුලේ කෙරෙන්නේ මේ වැලිගොඩ දාන්න

0: தொண்ணூத்தி நாய் தசமபா அனுத்து நாய் தசமஹத்த லக்காண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கிய ஹண்ட
1: விலாவ பிரிவரு நவே வினாடி தேகாய்
2: விலாவ ஒப்ப வைத்த கிண்ட ஆவி
3: லொதரையே பெரலி கரண NLB மெகா பவர் தேவந்த மெகா சுப்பிரி தேக்கத அமதரவ ருபியால் கோட்டியக பவர் சுப்பிரி தேக்க சஹா கிராண்ட் சுப்பிரி தேக்கத சுப்பிரி மோட்டரத்தியா NLB மெகா பவர்

0: ராட்டத்த வாக கியன ரேடியோ
1: ஃபிளாஷ்பேக்
2: ஃபீட்பேக்
1: சன்ஃப்ளவர்
2: ஆல் ரைட்
1: சீதுவ சகுரா
2: சஹாரா ஃபிளாஷ்
1: வாயோ
2: சானிதாபா எதாமெதா ஐதிஹாசை பிராசாங்கிக வேதிக்காவ துல ரோஜகல பெவலிகாரயோ
3: தவால் 12 தியேட்டர் கி ராஷ்மி

0: ரேடியோ ITN.
1: கிருஷி கஷேத்திரத்தை நவபணக்ல பாத்தேபின் கசாகல பிளான்டேஷன் மகின் அரம்ப ஏதி பிரதான வியாபாரத்தை அத்தர ஒபட சமீப கசாகல கிரீன் சூப்பர் மார்க்கெட் ஜாலிய இதா அடு மிலகன நேரத்தை ஒபே பசும் மீட சகனையாக்த மசகட ருப்பியல் விசு பந்தாசக் தக்கோ மிலத்திகினியம் சந்தான் நய சகனையாக்த ஹந்துனாதுன் இக்கம சூப்பர் மார்க்கெட் ஜாலியாய் ரங்க

தேச நாவல் தேச கியானல் பகசி கம்புல மீத்தலாவ கோமட ருவன்பா மூல மகா விஹாராதிபதி பூஜ்யபாத கணக்குமுறை சாந்த சுவாமின் மகன்.